0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum. Came to Mauritius.
3: Namaskar.
4: ஷோதரந்தரிக்கு ஹிருதய பூர்வக நமஸ்காரம்.
5: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
6: Radio Mauritius पर दिल से स्वागत है आप सभी का.

இது மொரிஷியஸ் வானொலி. நேரம் பிற்பகல் 1 மணி ஆகிவிட்டது. மொரிஷியஸ் வானொலி நண்பாண்ட இரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உலகம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை இனிய இனிய மத்திய வணக்கம். உங்கள் இன்றைய செவ்வாய் மத்திய வேளையில் உங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரட்டும். செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு ஜூன் 16 நம் மாதத்தின் 2 ஆனி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு. ஆமாம் அன்பர்களே, செவ்வாய்க்கிழமை என்பது முருக கடவுள் அல்லது அம்மனுக்குரிய நாளாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதோ நாம் உங்களுக்காக தரும்

நண்டா விளக்கே நவமணி விளக்கே. ராஜராஜ சோழன் அவர்கள் பாடிய பாட்டுக்கு பிறகு மகாநதி சோபனா அவர்கள் பாடும் முருகப்பெருமானே பக்தி மிகும் இந்த பாடல். முருகப்பெருமான் அருளால் இல்லங்களில் மகிழ்ச்சிக்கு குறை எதுவும் வராமல் இருக்கட்டும் இச்செவ்வாய் கிழமையில்.

மிக பழமையான முருகனை போற்றும் பாடலை கேட்டீர்கள். இம்மத்திய வேளையில் முருகப்பெருமானினர் உங்கள் மீது பொழியட்டும். இதோ வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு. தினம் ஒரு திருக்குறளை கற்போம்.

0: கேட்டாமே வளர்க்க குரல் நெறி. அரட்டுப்பால் இன்றைய குரல் விருண்டோம்பல் அதிகாரம் விருண்டோம்பல் செரி சிங்கர்ஸ் அல்லது ஹாஸ்பிட்டாலிட்டி. அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஒம்புவான் இல். பொருள்: இலட்சுமி இன் முகத்தோடு நல்விருந்தினரை பெண் வரவேற்பனுடைய வீட்டில் திருமகள் அதாவது லட்சுமி மனம் மகிழ்ந்து வாழ்வாள் என்பதே இதன் பொருளாகும். ஆங்கில மொழிபெயர்ப்பு, தட் இஸ் டிரான்ஸ்லேஷன்: Goddess Lakshmi shall joyfully dwell in the house of those who welcome and entertain good guests with smiling faces. மிக்குறப்பாக்களை அதாவது விருண்டோம்பல் குறப்பாக்களை பாரத்வாஜ் இசையமைப்பில் அமைந்துள்ள குறப்பாக்கள் இவை. இதனை பிரெஞ்சு மொழிபெயர்ப்பும் உண்டு. இதோ வாருங்கள் எம்மோடு இருந்து இக்குறப்பாக்களை கேட்கலாம். விருண்டோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி.
1: விருந்தோம்பல்
2: இருந்தோம்பியில் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு.
1: Le motif pour lequel il faut conserver ses biens et vivre la vie domestique est d'exercer l'hospitalité et d'aider les autres.
2: விருந்து புறத்ததாத்தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற்றன்று.
1: Même s'il s'agit d'ambroisie, il ne s'y est pas d'en manger seul, laissant son hôte dehors. Celui qui tous les jours accueille ceux qui viennent vers lui ne connaîtra jamais la misère. De bon cœur, Lakshmi, la fortune, demeurera chez celui qui fait bonne mine à ses hôtes.
2: Vittum gidal vendum kollo virundombi michil misaivan pulam.
1: Celui qui sert à manger à ses hôtes d'abord et mange ensuite ce qui reste, a-t-il besoin d'ensemencer son champ?

0: lassant. De même, l'hôte s'attriste à la vue d'un visage inaccueillant.
1: உங்கள் மங்கியருளி நிகழ்ச்சி தொடர்கிறது.
2: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

இனியனா இன்று தொடங்கும் பாடல் இது. ஆனந்தம் உயிர்களெல்லாம் உயர், உயிர் தரித்திருப்பது ஆனந்தத்தின் பொருட்டு ஓயாது உழைத்தல் ஆனந்தத்தின் பொருட்டு ஒவ்வொருவருக்கொருவர் ஒருவரை துணி புரிவது ஆனந்தத்தின் பொருட்டு தெரியதே தியாகம் பண்ணுவது ஆனந்தத்தின் பொருட்டு விட்டுவிட முடியாதது ஆனந்தம்.

நினைவில் நிற்கும் ஒரு பாடல், அன்பர்கள் விரும்பி கேட்டிருக்கும் ஒரு பாடல் இது. இதோ உங்களுக்காக நாம் வழங்கும் மாரியின் மாரியாட்டா ஸ்வர்ணலாட்டா குரலில் இந்த பாடலை செல்வம் திரைப்படத்தில் வந்துள்ளது.

0: மகளிரே, இது உங்கள் மங்கியருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

மீதி குறைப்பு நேரம் உங்களுக்காகவே. அதாவது பெண்களின் இல்லத்தரசிகளே, உங்கள் அன்றாட வாழ்க்கையை எளிதாக்க சில முக்கிய எளிய குறிப்புகள், ஈஸி டிப்ஸ். சமையலறை குறிப்பு, கிச்சன் டிப்ஸ். பூண்டு எளிதாக உரிக்க, பூண்டு பற்களை உரிக்க கஷ்டமாக இருந்தால் அவற்றை 10 நிமிடங்கள் வெதுவெதுப்பான நீரில் ஊற வைத்து பின் உரித்தால் டோல் மிக எளிதாக கரைந்து வரும். வெங்காயம் நறுக்கும் போது கண்ணீர் வராமல் இருக்க வெங்காயத்தை நறுக்குவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பு அதை ஃப்ரிட்ஜ் அல்லது குளிர்ந்த நீரில் போட்டு வைத்தால் கண்கள் எரியாது. இதை உங்களுக்காக நாம் தரும் இந்த பாடல், நான் பிழை நீ மழலை. காது வக்குள்ள 2 காடல் படத்தில் வந்துள்ள ஒரு பாடல் இது. இக்கால படத்து பாடல் இதோ உங்களுக்காக, நான் பிழை நீ மழலை.

நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஏஎம் டு மொரிஷியஸ் வானொலி ஒலிபரப்பு. உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி சரியாக பிற்பகல் 1:30 வரை. இன்னிசை, இன்னொலி, இன்சுவை தரும் பாடல்கள், இனிய இசையை கேட்டு மகிழுங்கள். ஹவே ஸ்வீட் லிசனிங். இதோ வரும் இந்த பாடல். இருவரும் இணைந்து பாடும் பாடல் இது. அதாவது அடுத்து வரும் பாடலை அனுராதா, ஸ்ரீராம், ஸ்ரீனிவாஸ் ஆகிய இருவரும் இணைந்து பாடுகின்றார்கள். தேவம் துணை வரும் என்பது பாடலின்

இன்ஸ்வைதரும் பாடல் இனிசை பாடல்களின் வரிசையில் இன்னொரு பாடல், அதாவது இறுதியாக வரும் பாடல். இனிய இன்னிசை பாடல் கேட்கும் திறன் பெற்றிருங்கள். ஆம், முதன் முதலாக ஜன்னல் ஓரத்தில் நிலாவினார். இம்முறை சாதன சர்க்கம் ஹரியரன் ஆகிய இருவரும் நீண்டு பாடும் இந்த பாடல்.

நாம் வழங்கிய உங்கள் இன்றைய மங்கையருளியின் நிகழ்ச்சி இனிய இனிய பாடலுடன் இரவு பெறும். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக உங்கள் மூன்றாவது தமிழ் நிகழ்ச்சியை கேட்க மறாதீர்கள். இமது இதே வானொலியில் இதே அலைவரிசைகளும் மொழியசு வானொலியும் சரியாக மாலை 4 மணிக்கு உங்கள் தேவராகம் நிகழ்ச்சி கேட்க மறவாதீர்கள். வழங்குபவர் அன்பர் திருமதி கலைவாணி வீரன் அவர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடம் நிறைந்த வணக்கத்தை கூறிவிடை பெறுகின்றவள் உங்கள் அன்புள்ள அறிவிப்பாளி ஆட்சி அரசின் நன்றி வணக்கம்.

வானொலி பெற ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய செவ்வாய்க்கிழமை தோறும் என்னும் தேவராக என்னும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 4 ஆகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை, ஜூன் மாதம் 16 தேதி. நம்முடைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக உங்களுக்காக பக்தி பாடல் வரிசையில் விநாயகரை போற்றும் ஒரு பக்தி பாடல், திருப்புகழ் பாடல், விடமடை சுவையிலே என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம்.

அன்பு மக்களை தொடர்ந்து நீங்கள் அடுத்த விநாயகரை போற்றும் பாடலை நீங்கள் கேட்கலாம். டி எம் சுந்தராசன் குரலில் கலை முதலாகி என்னும் பாடலை இதோ உங்களுக்காக தருவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம்.

நீங்கள் விநாயகரை போற்றும் பக்தி பாடலை கேட்டீர்கள். இனி இடம்பெறுவது முருகப்பெருமானை போற்றும் பக்தி பாடல்கள். முருகப்பெருமான் தமிழர்களின் இதய தெய்வமாக போற்றப்படுகிறார். அவர் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுவதற்கு முக்கிய காரணம் தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு மற்றும் தமிழ் மரபுகளோடு அவருக்கு உள்ள ஆழமான தொடர்பாகும். சங்க இலக்கியங்களில் இருந்து இன்று வரை முருகன் தமிழர்களின் ஆன்மீக வாழ்வில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளார். முருகன் ஞானம், வீரியம், அன்பு மற்றும் தர்மத்தின் அடையாளமாக விளங்குகின்றார். அவர் கையிலுள்ள வேல் அறியாமையை நீக்கி ஞான ஒளியை வழங்குவதை குறிக்கிறது. வாழ்க்கையில் வரும் துன்பங்கள், தடைகள் மற்றும் பயங்களை வென்று முன்னேறுவதற்கு முருகப்பெருமானின் அருள் நமக்கு தன்னம்பிக்கையையும் மன வலிமையையும் அளிக்கிறது என்று பக்தர்கள் நம்புகின்றார்கள். இதோ அடுத்த திருப்புகழ் பாடல், ஒரு பழனி திருப்புகழ் பாடல், சிவனார் மனம் குளிரா என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம்.

ஆவினன் கொடியில் வாழ்பவனே முருகப்பெருமான். தமிழர்கள் முருகனை வழிபாடுவதன் மூலம் தங்களின் கலாச்சார அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கின்றார்கள். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி மற்றும் பழமுதிர்சோலை ஆகிய ஆறுபடை வீடுகள் தமிழ் மக்களின் பக்தியையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்துகின்றன. முருகப்பெருமானின் வாழ்க்கை நமக்கு பல நல்ல பண்புகளை கற்பிக்கிறது. பணிவு, துணிவு, நீதி நெறி, பெற்றோர்களுக்கான மரியாதை மற்றும் உலக நன்மைக்காக செயல்படுதல் போன்ற உயர்ந்த குணங்களை நாம் அவரிடமிருந்து

என்று கொள்ளலாம். அடுத்த பாடல் ஒரு பழமையான முருகனை போற்றும் பக்தி பாடல், பால் மணக்குது என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால் கண்டிப்பாக எங்களுக்கு 4028085 4028085 என்ற தொலைபேசி மூலமாக நீங்கள் அழைக்கலாம்.

முருகனை வழிபடுவது வெறும் மத சடங்காக மட்டுமல்ல, அது நமது ஆன்மீக வளர்ச்சி, நன்னெறி வாழ்க்கை மற்றும் தமிழ் பண்பாட்டின் பெருமையை பேணும் ஒரு வழியாகும். வேல் முருகன் மீது பக்தி செலுத்துவதன் மூலம் மன அமைதி, தைரியம் மற்றும் இறை அருளை பெறலாம் என்பது தமிழர்களின் நம்பிக்கையாகும்.

ஆடுமயிலே குத்தாடுமயிலே என்னும் பாடலுக்கு குரல் தருபவர் நம் உள்ளூர் கலைஞர்கள் ஐஷ்ணி சியமானி மற்றும் குழுவினர் அவர்கள். அடுத்து வருவது அம்மனை போற்றும் பக்தி பாடல். இது ஒரு பழமையான ஒரு புகழ்பெற்ற அம்மனை போற்றும் பக்தி பாடல். நாங்கள் எப்பொழுதும் அம்மனை வழிபட வேண்டும். ஏனென்றால் துர்கை அம்மன், மாரியம்மன், கருமாரியம்மன், உமாதேவி, அன்னை பராசக்தி அனைவரும் எங்களுடைய அம்மமார்கள்தான். எங்களுக்கு துன்பம் வந்தால் அவருக்கு வழிபாடு செய்வதன் மூலம் எங்களுக்கு பல நற்பயன்கள் கிடைக்கும். இதோ இந்த பாடல் அனைத்து நம்முடைய மொரீசியஸ் நாட்டில் வாழ்கின்ற அனைத்து அம்மமார்களுக்கும், வெளிநாட்டில் அல்லது இந்த உலகத்தில் வாழும் அத்தனை அம்மமார்களுக்கும், சிற்றம்மா, பெரியம்மா, பாட்டிமார்களுக்கும் இந்த பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம்.

அன்பு மக்களே, மணி சரியாக 4:32 என்று செவ்வாய்க்கிழமை ஜூன் மாதம் 16 நீங்கள் பக்தி பொங்கும் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். மொரீசியசு வானொலி 2 நம்முடைய இன்றைய தேவராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை நீங்கள் 5 வரை கலைவாணியோடு கேட்கலாம். அடுத்த பாடல் அம்மனை போற்றும் ஒரு பக்தி பாடல்தான். சுப்பசிங்கா அருணா மற்றும் அகிலா இந்த பாடலுக்கு குரல் தருபவார்கள். மதுரை அரசாலும் மீனாட்சி என்னும் தொடங்கும் பாடல். உங்களுக்கு தெரியும்படி போன ஆண்டு ஆடி மாதத்தில் சுப்பசிங்க அருணா மற்றும் அகிலா தங்களுடைய இசைக்குழுவினர்களோடு நம்முடைய நாட்டுக்கு வருகை தந்து இங்கே பல்வேறு கச்சேரிகளை நடத்தி இருந்தார்கள். இதனை முன்னிட்டு இதோ இந்த பாடல் உங்களுக்காக நாங்கள் அளித்து இருக்கின்றோம்.

0: அடுத்த பாடல் சிவபெருமானே போற்றும் பக்தி பாடல்கள். சிவபெருமான் நம்முடைய சமயத்தின் முக்கிய தெய்வங்களில் ஒருவராக போற்றப்படுகின்றார். அவர் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய பிரபஞ்ச இயக்கங்களில் அடிப்படை சக்தியாக கருதப்படுகின்றார். தமிழர்களின் ஆன்மீக வாழ்க்கையிலும் பண்பாட்டிலும் சிவபெருமானுக்கு தனி இடம் உண்டு. சங்க காலம் முதல் தேவாரம், திருவாசகம் போன்ற சைவ இலக்கியங்கள் வரை சிவபக்தி தமிழ் மரபோடு நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளது. சிவபெருமான் அன்பு, கருணை, ஞானம் மற்றும் தியாகத்தின் உருவமாக விளங்குகின்றார். உலக நன்மைக்காக ஆலகால நன்று அருந்தியவர் என்ற புராண நிகழ்வு பிறருக்காக தன்னை அர்ப்பணிக்கும் உயர்ந்த பண்பை எடுத்து காட்டுகிறது. அவரின் நெற்றுக்கண் உண்மையையும் ஞானத்தையும் குறிக்கிறது. அவரின் தாண்டவம் பிரபஞ்சத்தின் இயற்கை இயக்கத்தையும் வாழ்க்கையின் மாற்றங்களையும் உணர்த்துகிறது. நம்முடைய சிவபெருமான் பாடல் வரிசையில் உங்களுக்காக தேவார பாடல் குற்றாயினவாறு அப்பர் பெருமான் திருநாவுக்கரசர் பாடிய முதல் தேவார பாடல்.
1: ஓம் நம

அடுத்த சிவபெருமானை போற்றும் பக்தி பாடல்களை நாங்கள் சிறப்பாக வசன் குப்பன், பத்மினி, லியானா, ஜென்சன், குவி, விமி, ஜீவ, மயிவன், ருதேஷ் மற்றும் மலன், ஜெய்வன் உங்களுக்காக அளித்து இருக்கின்றோம். இதோ சுப்பசிங்க அருணா மற்றும் அகிலா பாடும் இந்த சிவபெருமானை போற்றும் பக்தி பாடல்களை உங்களுக்காக நாங்கள் அளித்து இருக்கின்றோம். இதோ கேளுங்கள்.

தமிழர்களின் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் மன அமைதி, ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் நல்லொழுக்க வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை பெறுகின்றனர். அன்பே சிவம் என்ற சைவ சித்தாந்த கருத்து அன்பும் கருணையும் கொண்ட வாழ்க்கையே இறைவனை அடையும் பாதை என்பதை உணர்த்துகிறது. தமிழகத்தில் உள்ள சிதம்பரம், மதுரை, திருவண்ணாமலை, தஞ்சாவூர் போன்ற புகழ்பெற்ற சிவ தலங்கள் தமிழர் பண்பாட்டின் பெருமையை உலகறிய செய்கின்றன. நாயன்மார்கள் பாடிய தேவார பாடல்கள் தமிழ் மொழியின் இனிமையையும் சிவபக்தியின் ஆழத்தையும் வெளிப்படுத்துகின்றன. எனவே சிவபெருமானை வழிபடுவது என்பது நம்முடைய மத நம்பிக்கையாக மட்டுமல்ல, அது அன்பு, ஒழுக்கம், தன்னடக்கம், கருணை மற்றும் ஞானம் நிறைந்த வாழ்க்கையை வாழ உதவும் ஓர் ஆன்மீக பயணமாகும். சிவபெருமானின் அருளால் மன அமைதி, தைரியம் மற்றும் வாழ்வின் உண்மை பொருளை உணரும் ஞானம் கிடைக்கும் என்று தமிழர்கள் நம்புகின்றார்கள். அன்பே சிவம், சிவமே அன்பு.

அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி. அடுத்த பாடல்கள் கண்ணன் வருகின்ற நேரம் என்னும் திருமாலை போற்றும் பாடலை நீங்கள் சூரிய காயத்ரி குரலில் நீங்கள் கேட்கலாம். மேலும் உடையூர் கல்யாண ராமா பகவதர் குரலில் குழந்தையாக மீண்டும் கண்ணன் என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம். நம்முடைய இன்றைய தேவரா

நாகமின்னும் தமிழ் நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மர்மார்ந்த நன்றிகள். அடுத்த செவ்வாய்க்கிழமை மீண்டும் இதே நேரத்தில் இதே வானொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். உங்கள் இசை அறுவை என்னும் தமிழ் நிகழ்ச்சி இரவில் 7 மணிக்கு தொடங்கும். அதை கேட்க தவறாதீர்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: பாருங்க பஜனைக்கு வரத்தே மாடு கண்ணுக்குட்டி குழந்தை எல்லாரையும் அழிச்சுட்டு வர வேண்டியிருக்கு.
1: Radio Mauritius
2: 819 kilohertz par ye hai Radio Mauritius
1: Radio Mauritius
2: Radio Mauritius

0: रेडियो मॉरिशस
1: 800 किलो हर्ट्ज पर ये है रेडियो मॉरिशस।
0: रेडियो मॉरिशस,
1: रेडियो मॉरिशस।
2: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
3: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். வானொலி அன்பர்களை, இந்த செவ்வாய்க்கிழமை என்னும் இனிமையான நாள்

வருணி அன்பர்களை, அடுத்து வருவது ஔவையார் மொழிந்த அருள்மொழி. ஆத்திச்சூடி என்னும் அரிய நூலில் ஔவையார் மண் பிரிந்து உன்னேல் என்றார். அதாவது நாங்கள் இந்த மண் என்பது தாய், அதை நாங்கள் எப்பொழுதும் நல்ல பேணி காக்க வேண்டும் என்றார் ஔவையார். ஆகையால் அவரை பின்பற்றலாம். அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள். பூக்கள் பூக்கும் தருணம். மதராச பட்டினத்திலிருந்து வந்துள்ள இந்த பாடலை சிறப்பாக புலவோஷ் ஊரில் வசிக்கும் முனியன் குடும்பத்தாருக்கு தருகின்றோம்.

அன்பாருடைய நண்பர்களே, இந்த ஆகாயம் மிகவும் இனிமையான அழகான ஒரு காவியம். இதை நாங்கள் இப்பொழுதும் ரசிக்கின்றோம் அல்லவா? இந்த ஆகாயத்தை தழுவி வந்துள்ள பாடலை இதோ உங்களுக்கு தருகின்றோம்.

வானொலி அன்பர்களே, மின்னலே படத்திலிருந்து வந்துள்ள வெண்மதி வெண்மதி இந்த பாடலை 30 வயதுக்குள் இருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் தருகின்றோம்.

வானொலி அன்பர்களை நாம் வழங்கி வந்த இசையருவி என்னும் தமிழிகச்சி நெஞ்சமே நெஞ்சமே என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழிகச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.